அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5 மெகாஹெர்ட்ஸ் 90.96 கேபன் பாலி வரிசைகளிலும் காலை தோறும் 7:00 முதல் 8:00 வரை உங்கள் தேனி சரகம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்ற வழக்கமாக காலை தோறும் இதயத்தில் இதே சேனல் உங்களையும் வழக்கங்கள் விருப்பமான இந்திய பாடல்களை நாம் அன்புடன் வழங்குகின்றோம். இன்றைக்கு திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 17 கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நிரந்தரமற்ற உலகில் நிரந்தரமில்லா இதை நினைத்தும் கலங்காதீர். எல்லாம் ஒரு நாள் மாறும் இல்லை, மாற்றி காட்டுவோம் என்ற நம்பிக்கையுடன் புன்னகை செய்யுங்கள்.

0: இன்றே காலை சிந்தனை வாழ்க்கையில் துன்பம் என்னும் இருளில் இருந்த இன்பம் என்னும் வளர்ச்சத்திற்கு சிறுத்துக்கொண்டே பயணப்பட கற்றுக்கொள். செல்லும் வழியில் அனைத்தையும் அறிந்து தெளிந்து கொள்வாய். அனைவரையும் அறிந்து புரிந்து கொள்வாய்.
1: வந்ததால் ஞாபகம் ஞாபகம் மெமரிஸ் உன் நினைவில்.
0: 1991 ஆண்டில் பிப்ரவரி மாதத்தில் படி நான்காம் திரண்டுக்கு வெளிவந்த தமிழ் திரைப்படமாக படத்தின் பெயர் நண்பர்கள். இயக்குனர் சோபா அவர்கள். திரைப்படத்தில் நடிகர் நிரஜ் மேலும் நடிகை மம்தா ஆகியோரும் இந்த திரைப்படத்தின் முக்கிய பாத்திரங்கள் நடித்திருந்தனர். இந்த திரைப்படம் சேமித்தவர் பபுல் போஸ். மேலும் இந்த திரைப்பட இந்த பாட்டுக்கு குரல் தருகின்றவர்கள் இசைக்குழு சித்ரா சபேஷ் ஆகியோரும்.

0: நல்ல விஷயங்களை தெளிவாகவும் முழுமையாகவும் படிக்க வேண்டும். படித்ததை வாழ்க்கையில் பயன்படுத்தி நடக்க வேண்டும். படிப்பு என்பது தேர்வுக்காக மட்டுமல்ல, வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்காக. Learn thoroughly what is worth learning, and after learning, live according to what you have learned.
1: நான் பொறுத்துக்கு முன்னாடி பிறந்த சண்டை இது. யார் செத்தாலும் இந்த சண்டை சாவாது. வேற வேற பேர்ல வேற வேற ஆளுங்க இங்க அடிச்சுனே தான் இருக்க போறானுங்க. இந்த தடவை சண்டை செய்ய போகுது.
0: திங்கக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி எமது தொலைக்காட்சியில் 6ஆம் அலை வரிசையில் 9:00 ஃபைட் கிளப் எனும் திரைப்படம் காட்டப்படும். மண்டே 17th ஆகஸ்ட் MBC 6 at 9 PM. Tamil movie Fight Club.

RM Free வானொலி RM Free வானொலி அமரவிருக்கும் எமது ஆரம் ஃப்ரீ வானொலியில் இந்த அதிகாலையில் விடுக்கமாக வருக வருக என்று அன்புடன் நாம் நல்வரவிக்கணும். சரி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் யாவரும் நலம் என நம்புகின்றோம். வீக்கெண்ட் முடிஞ்சது, மறுபடியும் இந்த திங்கட்கிழமை வந்துவிட்டது. மேலும் விடுமுறை நாட்களின், அதாவது பள்ளி விடுமுறை நாட்களின் சந்தோஷமான நினைவுகளும் இன்றைக்கு மீண்டும் பள்ளிக்கூடம் நோக்கி நமது பயணம் ஆரம்பமாகிறது அல்லவா? அம்புச்சலங்களை, புத்தகத்தை தயாரா, காணடிகள் தயாரா, புதிய உற்சாகத்துடன் பள்ளிக்கு செல்ல தயாரா? இன்றைக்கு பேக் டு ஸ்கூல் நாள், மறுபடியும் பள்ளிக்கு போக வேண்டும். புதிய பாடங்கள், புதிய அனுபவங்கள், நண்பர்களுடன் புதிய சந்தோஷங்கள் அனைத்தும் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றன.

அவன் பள்ளி விடுமுறை முடிந்து விட்டதே என்று கவலைப்பட வேண்டாம். பள்ளி என்பது பாடங்களை மட்டும் கற்றுக்கொள்ளும் இடம் அல்ல, நம்முடைய கனவுகளுக்கு அடித்தளம் அமைக்கும் இடம். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஆசிரியர்களை மதியுங்கள். நண்பர்களுடன் அன்பாக பழகுங்கள். பெற்றோரின்

ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு, ஒவ்வொரு முயற்சியும் ஒரு புதிய வெற்றி. உங்கள் பள்ளி பயணம் இனிமையாகட்டும், மேலும் உங்கள் கனவுகள் நனவாகட்டும், உங்கள் முகத்தில் எப்போதும் புன்னகை மலரட்டும்.

0: three returns of the day.
1: அம்பர்லியின் திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அடுத்த படையில் நாம் பிரான்ஸ் வசித்து வரும் மாலா மம்பத்தை தனது பிறந்தாட்டில் நாம் அன்போடு அந்த படகின்னு மேலும் வினோஷா திருமதி மேலும் லமிச்சு உரை சேர்ந்த அருமை அம்மா சிரோந்த பிரசிலா குமிலா பரவீதன் மேலும் வினா து தனுஷா சுசீலா சீனிவாசன் வருஷ் தனுஷா மேலும் அக்ஷய் ஆகியோரின் சார்பில் வட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த படையில் நாம் திருவதி ஆறுமுகம் ஷாலினி நாயக்கன் ரோவிசன் சீனிவாசன் குவிலன் மேலும் மயன் முத்துசுவாமி மேலும் லோனா வானா குப்பன் சான்வி மீலனா நில்சன் கோயந்தன் ஆகியோருப்பமுடன் அவ்வடகியும் மேலும் இன்றும் போட்டி வசிக்கும் அம்மா சீரோன் அவரது பிறந்த விழாவை கொண்டு அடைக்கிறார். மேலும் தென்னிலா உற்றார் உறவினர்கள் ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள்.

அம்பர்களை இனிய திங்கட்கிழமை காலை நிகழ்ச்சியின் நிறைவு நேரம் வந்துவிட்டது. மேலும் விடுமுறையின் இனிய நினைவுகளோடு இன்றைக்கு புதிய உற்சாகத்துடன் பள்ளிக்கு திரும்பும் அனைத்து மாணவர்கள் மாணவ செல்வங்களுக்கும் எங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.